0: Ya ba ya ba, mali mali, ki rang dai to a ni ming zhi a ga mu gu, ma sa lu。
1: 第一个的问题，我比较想要问你，
2: 好，
1: 这个中间可不可以？